அடிக்கணையா அரு அறியே அரு அறியே அரு அறியே ஒன்று புவே ஒன்று புவே மோக்கமோ மோக்கமோ ஹே